இந்தளவில் நிறைவுக்கு வருகிறது இன்றைய சக்தி கொடு நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில நான் உங்களுக்காக கொண்டு வந்த அத்தனை விடயங்களையும் கேட்டு உங்க வாழ்க்கைக்கு எடுத்து பயன்பெற்றுப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த நாள் உங்கள் வசமாகட்டும், நினைத்த காரியங்கள் எல்லாமே கைகூடட்டும், நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும், சிரித்த முகத்தோடு செயல்படுங்க. தொடர்ந்தும் சக்தி எஃப்எம் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையினை தொடர்ந்து கலைகத்தில் ஷில்டன் ஆண்டனி உங்களோடு இணைந்திருப்பார். மீண்டும் சந்திப்போம், அதுவரை விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஹர்ஷிகா. நன்றி நேர்களே.

0: சக்தி FM. சக்தி FM. 100.9. 104.1. www.shaktifm.com. சக்தி FM. The morning brief.
1: தேசத்தின் குரல்.
2: நேர்களுக்கு வணக்கம். தேசத்தின் குரல் பகுதியோடு இன்றைய நாளில் நாம் இணைகின்றோம். தமிழ் பத்திரிகைகள் கொண்டு வந்திருக்கக்கூடிய செய்திகளை விரிவாக பார்க்கலாம். வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான செய்தியாக அமைந்திருக்கிறது, பெசலை கைது செய்யுங்கள், சுற்றுலா ஊக்குவிப்பு பணியகத்தின் நிதியை தவறாக பயன்படுத்திய குற்றச்சாட்டில் கோட்டை நீதவான் நீதிமன்றம் உத்தரவு என்ற செய்தி இடம்பிடித்திருக்கிறது. இலங்கை சுற்றுலா ஊக்குவிப்பு பணியகத்தின் நிதியை தவறாக பயன்படுத்தியமை தொடர்பாக முன்னாள் நிதியமைச்சர் பெசல் ராஜபக்சே உள்ளிட்ட மூவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு கோட்டை நீதவான் நீதிமன்றம் நேற்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. குற்றப்பணாய்வு திணைக்களத்திற்கு கொழும்பு கோட்டை நீதவான் பசன் அமரசேன இந்த உத்தரவை பிறப்பித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது. சட்டமா அதிபரின் ஆலோசனைகளின் பிரகாரம் பெசல் ராஜபக்சே சுற்றுலா ஊக்குவிப்பு பணியகத்தின் அப்போதைய தலைவர் பாஷன குணரத்னம் சுற்றுலா ஊக்குவிப்பு பணியகத்தின் முன்னாள் பணிப்பாளர் போன்றோரை கைது செய்து இவ்வாறு நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்துமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது. பௌத்த தர்மம் காட்டும் மன அமைதி தற்காலத்திற்கு மிகவும் பொருத்தமானது. விசாக் தின வாழ்த்துச் செய்தியில் ஜனாதிபதி தெரிவிப்பின் செய்தியும் தொடர்கிறது. அதேபோன்று சுகாதாரம் போக்குவரத்து உள்ளிட்ட 15 சேவைகள் அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனம், ஜனாதிபதியினால் வர்த்தமானி வெளியீடு என்ற செய்தி தொடர்கிறது. நாட்டில் நிலவும் அனர்த்தத்திற்கு பின்னரான சூழ்நிலைகளுக்கு மத்தியில் மக்களின் இயல்பு வாழ்க்கையை தடையின்றி முன்னெடுத்து செல்ல வேண்டிய அவசியத்தை கருத்தில் கொண்டு சுகாதாரம் போக்குவரத்து உள்ளூராட்சி மன்ற சேவைகள் உள்ளிட்ட 15 சேவைகள் அத்தியாவசிய பொது சேவைகள் கட்டத்தின் 2 பிரிவின் கீழ் அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதாக செய்தி தொடர்கிறது. மக்கள் போராட்டங்களை ஒடுக்கவே வர்த்தமானி நீடிப்பு. ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவிப்பின் செய்தி, சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகளுக்கு அமைய மின்சாரம் எரிபொருள் மானியங்கள் வரும் செப்டம்பர் மாதம் நிறைவடைவதனால் நாட்டின் பொருட்களின் விலைகள் கடுமையாக உயர்வடையும். இதனால் மக்களிடமிருந்து எழும் எதிர்ப்புகளை அரசு ஊழியர்களின் போராட்டங்களையும் ராணுவம் மற்றும் போலீஸ் பலத்தையும் கொண்டு ஒடுக்குவதற்காகவே ஜனாதிபதியினால் அத்தியாவசிய சேவை வர்த்தமானி நீடிக்கப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சியினுடைய கருத்துக்களோடு இந்த செய்தி தொடர்கிறது. கபில சந்திரசேனவின் மரணம் சட்டத்தரணிகளின் சாட்சியம் அவசியமா? உத்தரவு June 2 அறிவிக்கப்படும் நீதிமன்றம் என்று ஒரு செய்தியாக தொடர்கிறது. காணாமலாக்கப்பட்டோர் விவகாரம் 11,000 முறைப்பாடுகளை விசாரிக்க 15 குழுக்கள் நீதி தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவிப்பு செய்தி தொடர்கிறது. காணாமல் போனோர் தொடர்பிலே நிலுவையில் உள்ள 11,000 முறைப்பாடுகள் தொடர்பான விசாரணைகளை தொடர்ச்சியாக முன்னெடுப்பதற்கும் நாடளாவிய ரீதியிலே 15 குழுக்கள் நியமிக்கப்பட்டு விசாரணை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் இந்த ஆண்டு 5,000 முரண்பாடுகளையும் அடுத்த ஆண்டு 6,000 முரண்பாடுகளையும் நிறைவு செய்வதற்கு எதிர்பார்க்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். சமகால அரசியல் மற்றும் பொது விடயங்கள் தொடர்பிலே தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய கருத்தின் போதுதான் அவர் அந்த விடயத்தினை தெரிவித்திருக்கின்றார் என்ற செய்தியாக அந்த செய்தி தொடர்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. தமிழின படுகொலை இடம்பெறவில்லை, அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை ஜனாதிபதி தெளிவுபடுத்த வேண்டும், சர்வஜன அதிகாரம் கட்சி தெரிவிப்பென்று ஒரு செய்தியும் தொடர்கிறது. வீரகேசரி பத்திரிகை இன்றைய நாளில் கொண்டு வந்த செய்திகளாக இந்த செய்திகள் அமைந்திருக்கின்றன. தேசத்தின் குரல் கேட்டீர்கள். தொடர்ந்து நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கலாம்.
3: И приходилось ли вам менять свое первое впечатление о человеке спустя какое-то время? Первое впечатление обманчиво или есть другая причина? Давайте разберемся.
4: Не до с психологом Нигиной Мамаджановой.
3: Иногда выходит так, что очень хорошие люди оказываются самыми тяжелыми в отношениях. Почему так происходит? Потому что доброта и удобство не одно и то же. Есть люди, которые всем уступают, все терпят, молчат, но потом годами копят обиды и однажды взрываются так, что пугаются даже соседи. А есть люди прямые. Они сразу скажут: «Мне это не нравится». И с ними иногда проще, чем с теми, кто всегда улыбается. Удобный человек часто живет ради чужого одобрения. Он боится отказать, боится конфликта, боится показаться плохим. Удобный человек привыкает жить так, чтобы никого не расстроить. Он боится конфликта, боится выглядеть плохим, боится, что его перестанут любить. И постепенно начинается странная жизнь. Он говорит «да», когда хочет сказать «нет», улыбается, когда больно, помогает, когда сил уже совсем нет. а окружающие быстро привыкают к этому. Почему-то люди редко ценят тех, кто постоянно все терпит. Наоборот, начинают требовать еще больше. Иногда здоровый характер – это не вечная мягкость, а умение быть честным, уважать себя и при этом не унижать других. И, возможно, главный вопрос не в том, что добрый человек или злой, а в том, умеет ли он быть настоящим. Вот и все на сегодня. С вами была Нигина и программа «Недо». До завтра в это же время.
4: Понимание – это не слабость. Это начало свободы. «Недо» с Нигиной Мамаджановой.
5: Улами дакик.
6: Шарики Улами дакик, Коммерцбанк Таджикистан. Бомо афсалияти хисоб баробар куниҳои ғайринақдиро эҳсос кунед. Тафсилот дар сомонаи CBT.TJ. 2327.
7: 2327 километр бо як баки сузишворӣ ва неру, бе пуркунии иловагии сузишворӣ ва барқ. Чунин рекордро кроссовери гибридии Honky HS6 дар моҳи ноябри соли 2025 гузошт ва ба китоби рекордҳои Гиннес ворид шуд. Ин ба масофаи роҳи мустақим аз Москав то Лондон баробар аст.
6: Тавассути корт ва ҳамёни мобилии фаврӣ аз Коммерцбанк Тоҷикистон, истифодаи ҳамёни электронӣ, барномаи мобилӣ, интернет-бонкинг, посттерминалҳо ва QR-рамзҳои мобилӣ хеле осон ва қулай аст. Ҳатман таҷриба кунед. Тафсилот бо рақами 2200.
4: Ҳамсафари субҳ, шарики кору тиҷорат, ҳамроҳи шом, дар ҳама ҷо, Азия Плюс.

0: நேயசொந்தங்களுக்கு அன்பான காலை நேர வணக்கம். சக்தி வீக்கெண்ட் பிளாக் பஸ்டர் வணக்கம் தாயகம் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல மிக மகிழ்ச்சி. இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சந்தோஷம் முன்னேற்றம் தரும் ஒரு நல்ல நாளாக அமையட்டும். நீங்க இன்றைய தினம் பிறந்த நாளை கொண்டாடும் உள்ளங்களுக்கும் இதர பிற சுபகாரியங்களில் ஈடுபடும் அத்தனை சொந்தங்கள் உறவுகளுக்கும் நீங்க வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். இன்றைய தினம் பிறந்த நாளை கொண்டாடும் உள்ளங்களுக்கும் அனைத்து சுபகாரியங்களில் ஈடுபடும் உறவுகளுக்கும் இனிமையான நல்வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருங்க. காலை 8 மணி வரை வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். இங்கே 0112-838-854 சைபர், எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கம் 0712-838-854. இப்போ யார் வந்து என்ன சொல்ல போறாங்க? கப்பம்
1: பச்சை கிளி பச்சை அம்மா
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சக்தி

0: இலங்கையின் முன்னணி வணிக நிறுவனமான மெல்வா தரத்திற்கும் நம்பிக்கைக்கும் பெயராக கடந்த 2 தசாப்தங்களுக்கு மேலாக நாட்டின் வளர்ச்சிக்கு பங்களித்து வருகிறது. காலத்திற்கேற்ப நவீன தரத்திலான உறுதியான தயாரிப்புகளை வழங்கும் மெல்வா நிறுவனத்தின் புதிய வலிமையான கூட்டணி மெல்வா வெல்டிங் எலக்ட்ரோட். அதிக அழுத்தத்தையும் பாரத்தையும் தாங்கும் வலிமை, சிறிய மற்றும் நடுத்தர இரும்பிலான கட்டிடங்கள், மெட்டல் பர்னிச்சர், கேங்ஸ், ஸ்டோரேஜ் ரேக்ஸ் என அனைத்துக்கும் உறுதியான வெல்டிங் ஜாயின்ஸ். மெல்வா, இலங்கையின் முதல் தர வலிமை நம் பெருமை.
1: Ну, в общем, мы это самое.

0: இருக்கக்கூடிய கட்டுப்பாட்டோடு நேரடியாக ஒத்துப்போவதாக இல்லை. அது ஒன்றுதான் மிகப்பெரிய ஒரு சிக்கலாக இருக்கும் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனாலும் அவர்கள் அதை கருத்திலே கொண்டு, உலகத்திலே இருக்கக்கூடிய நிலையிலே கருத்தில் கொண்டு இந்த முறை தவணையை வழங்கி இருக்கிறார்கள். அவர்கள் ஏலவே சொல்லியிருந்தது போல இலங்கை தாங்கள் விதித்த கட்டுப்பாடுகளுக்குள் மிக சிறப்பான முறையிலே இயங்கி வந்திருக்கின்றது. அவர்கள் மகிழ்வுறுகிறார்கள். எப்படி நாங்கள் இந்த ஃபைனான்சியல் டிசிப்ளினை நாங்கள் எப்படி கை கொண்டிருக்கிறோம் என்பதிலே அவர்கள் மகிழ்ச்சியுற்றிருக்கிறார்கள் என்று சொல்லியிருந்தார்கள். ஆக இந்த கட்டுப்பாடுகளுக்கு மத்தியிலே தான் இந்த தவணையும் வழங்கப்பட்டிருக்கிறது.
1: ரப்புன்சல மாதிரி யாரும் வந்து என்ன காப்பாத்துற வரைக்கும் நான் காத்திருக்க மாட்டேன்.
2: எமது குழந்தைகள் எம்மை விட முன்னிலையில் உள்ளனர். எனவே அவளது கதையை அவளே எழுத வழிவிடுங்கள்.

0: இணை அனுசரணை.
1: முட்டையோட என்ன செய்யற?
2: பொலிவில்லாத வறண்ட முடிக்கு புரதம் நல்லது.
1: தாராளமா முட்டை புரதம் இருக்கிற சிக் ஷாம்பு பத்தி தெரியாதா? முட்டை புரதம் நிறைந்த சிக் ஷாம்பு முடிக்கு போஷாக் அளித்து மிருதுவானதாகவும் பளபளப்பானதாகவும் மாற்றும். முட்டை புரதம் நிறைந்த சிக் ஷாம்பு இன்றே ட்ரை பண்ணுங்க.

0: இலக்கு.
1: இப்ப IMF நிதி நாட்டுக்கு கிடைத்ததற்கு பிற்பாடு என்ன விதமான மாற்றங்கள் ஏற்படும்?
2: முதலாவதாக நாட்டிலே ஒரு ஒரு ஒரு டாலர் 300 ரூபாவாக இருந்து அது ஒரு 350 ரூபாவுக்கு போய் மறுபடி இப்பொழுது 330-328 ரூபாவுக்கு ஆக குறைந்திருக்கிறது. இதற்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் நாங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டிய 2 விடயங்களாக, முதலாவது கிட்டத்தட்ட 20-23% மொத்த இறக்குமதியிலே பெட்ரோலிய பொருட்களுடைய இறக்குமதி தான் இருக்கு. ஆக பெட்ரோலிய பொருட்களுடைய விலை அதிகரிக்கிற பொழுது உலக சந்தையிலே அது இறக்குமதி செய்யப்பட்ட பணவீக்கமாக எங்களுடைய நாட்டிலே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. பெட்ரோலிய பொருட்களுடைய விலையோடு சேர்த்து அனைத்து பொருட்களும் அதிகரிக்கிறது என்பதை நாங்கள் இலவே கலந்து உரையாடி இருக்கிறோம். ஆக இப்படி இருக்கிற நிலையிலே ஒரு பாரிய அந்நிய செலாவணி மீதான தாக்கம், ஒரு அழுத்தம் இருக்கிறது. எப்படி இதை நாங்கள் எதிர்காலத்திலே சமாளிக்க போகிறோம் என்கிற ஒரு கேள்வி கூட இருக்கிறது. இது தொடர்ச்சியாக இதே விலைகளிலே இருந்தால் இப்படி தொடர்ச்சியாக மானியம் வழங்கி கொண்டிருக்க முடியுமா என்கிற ஒரு கேள்வி கூட இருக்கிறது. உதாரணமாக டீசல் தான் அக்ரிகல்ச்சர் ஆகட்டும், விவசாயம் ஆகட்டும், பெரிய பண்டங்களை நகரங்களுக்கு இடையிலே கொண்டு செல்வதற்கு போக்குவரத்து விடயங்களாகட்டும் அவற்றுக்கு பயன்படுத்தப்படுகிறது. ஜனாதிபதி அவர்களே சொல்கிறார், ஏறத்தாழ 510 ரூபாவாக இருக்கிறது இலங்கைக்கு வந்திறங்குகிற போது விலை. ஆனால் நாங்கள் 392 ரூபாவுக்கு அதை விற்பனை செய்கிறோம். கிட்டத்தட்ட 130 ரூபாய் ஒவ்வொரு லிட்டர் டீசலில் இருந்து ஒரு மானியமாக வழங்கப்படுகிறது. இது ஏற்றுக்கொள்ளத்தக்கதா என்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது. இதற்கான பெரிய தாக்கத்தை நாங்கள் கொஞ்சம் விரிவாக பிறகு கதைக்கலாம். இப்பொழுது என்னுடைய இந்த கருத்தோடு பார்க்கிற பொழுது இந்த கேள்விக்கான பதிலாக இப்படியான மானியங்கள் வழங்குகிற பொழுது ஒரு பாரிய தாக்கம் அந்நிய செலாவணி மீது இருக்கிறது. நாங்கள் அந்நிய செலாவணி குறைந்து கொண்டு வருகிற பொழுது எவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை அது எங்களுடைய முழு நாட்டின் மீதும் ஏற்படுத்தக்கூடும் என்பதை நாங்கள் நன்றாக அறிந்தவர்கள் தானே. 2020-21 ஆண்டுகளிலே எவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை அது எங்கள் நாட்டின் மீது ஏற்படுத்தி இருந்தது. இறக்குமதி செய்ய முடியாத ஒரு நிலை, ஒரு கையற நிலையை நாங்கள் அடைந்திருந்தோம் இல்லையா? அப்படி இருக்கிற பொழுது மறுபடி அதை நோக்கி நகர்கிறோமோ என்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது. ஆக ஒவ்வொரு லிட்டருக்கும் ஒரு ஒரு பாரிய மானியமாக வழங்கப்படுகிற வேளையிலே ஒரு பெரிய அழுத்தம் இருக்கிறது. இறக்குமதி செய்யப்பட்ட பணவீக்கம் வந்து நாட்டை கொஞ்சம் ஒழுக்குகிற ஒரு நிலைமை இருக்கிறது. பணக்காரராக இருந்தவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த கட்டத்தை நோக்கி வீழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. வியாபாரம் ஓரளவு தூரம் வீழ்ச்சி அடைந்த நிலை இருக்கிறது. ஏற்றுமதிகள் குறைவடைந்த நிலை இருக்கிறது. வறியவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது போன்ற ஒரு தோற்றம் இருக்கிறது. இப்படி இருக்கிற நிலையிலே தான் அடுத்ததாக மத்திய வங்கி தங்கக்கடனுக்கும் ஏனைய கடன்களுக்கும், வாகனங்கள் வாங்குகிற போது கடன்களுக்கும் எவ்வளவு அதிகமாக நீங்கள் வாங்க முடியும் அந்த வேல்யூவிலே என்பதை குறைத்திருக்கிறார்கள். அதாவது அவர்கள் இந்த கடன்கள் வாங்குவதை விரும்பவில்லை. அதே போல வாகனங்களுக்கு வரி விதிப்பை அதிகரித்திருக்கிறார்கள். இப்படி இருக்கிற நிலையிலே நாங்கள் இந்த தோற்றத்தை பார்க்கிற பொழுது ஒரு பாரிய அழுத்தம் அந்நிய செலாவணி மீது இருப்பதாக மத்திய வங்கி சொல்வது போல ஒரு சமிக்ஞையாக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆக இப்ப எங்களுடைய இருக்கிற பணத்தை சேமித்து வைத்துக் கொண்டு அதே போல வெளியிலிருந்து எவ்வளவு பணத்தை வருகிறது என்பதைத்தானே பார்க்க வேண்டும். வெளியிலே இருந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வருவதை போல தெரியவில்லை. அதிகம் மிகப்பெரிய அளவிலே வருவது போல தெரியவில்லை. அப்படி இருக்கிற நிலையிலே IMF உடைய இந்த கடன் எங்களுக்கு ஒரு வரவேற்கத்தக்கதாக இருக்குது. ஏனென்றால் இது எங்களுடைய நாட்டிலே இருக்க அந்நிய செலாவதி மீது இருக்கக்கூடிய அழுத்தத்தை கொஞ்சம் குறைக்கும். எங்களுக்கு ஒரு பிரீதபிள் ஸ்பேஸை, மூச்சடுக்கக்கூடிய ஒரு நிலையை எங்களுக்கு ஏற்படுத்தி தரும்.
1: இப்போ நீங்கள் சொன்ன ஒரு விஷயம்தான், தங்க நகைகளோ அல்லது வாகனங்களோ அதற்காக கொடுக்கப்படுகின்ற கடன்களினுடைய தொகை வந்து இப்போது குறைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட அளவு தொகை கடனை வழங்குகின்ற போது அதனை ஏற்கனவே இருந்ததை விட குறைக்கக்கூடிய நிலைமை வந்திருக்கிறது. என்ன நடந்திருக்கிறது, ஏன் என்ற முடியும்?
2: அதாவது மத்திய வங்கி இதை எப்படி பார்க்கிறது என்றால், நிறைய பேர் கடன் வாங்குகிறார்கள், வங்கிகள் நிறைய பேருக்கு கடன் கொடுக்கிறார்கள் என்பதை அவர்கள் நோக்குகிறார்கள். அவர்கள் அப்படி என்றால் அதற்கு என்ன செய்ய முடியும் என்று யோசித்து அந்த கடன் கொடுப்பதை கொஞ்சம் குறைக்கிறார். ஒன்று, ஒரு பக்கத்திலே அரசாங்கம் வரி விதிப்பை அதிகரித்திருக்கிறது வாகனங்கள் மீது. இரண்டாவது, அதிகபட்சமாக எவ்வளவு பணத்தை நீங்கள் கடனாக பெற முடியும் ஒரு வாகனத்தை வாங்குவதற்கு என்பதை குறைத்திருக்கிறது மத்திய. இன்னொரு பக்கம் தங்க கடனுடைய அந்த பெறுமதிக்கு எதிராக எவ்வளவு தூரம் நீங்கள் கடன் பெற முடியும் என்பதையும் குறைத்திருக்கிறது. அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்றால், நீங்கள் கடன் வாங்குவதை குறையுங்கள் என்று மத்திய வங்கி சொல்வதாக எடுத்துக்கொள்ள முடியும், அல்லது இந்த கடன்களுக்கு வங்கிகள் கடன் கொடுப்பதை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று மத்திய வங்கி சொல்வதாக வங்கிகளுக்கு சொல்வதாக எடுத்துக்கொள்ள. அப்படி என்றால் வேறு எங்கே போய் கடன் கொடுப்பது, வேற எங்கே கடன் கொடுப்பது, வேற யாருக்கு கடன் கொடுக்கலாம் என்று மத்திய வங்கி சொல்வதாக எடுத்துக்கொள்ளலாம் என்றால், ஒருவேளை இலங்கையுடைய இண்டஸ்ட்ரீஸை கொஞ்சம் தூக்கி விடுவதற்காக இது பயன்படலாம், அல்லது மிகவும் பாதிக்கப்பட்ட துறையாக இருக்கக்கூடிய கொஞ்சம் நல்ல வேகமாக வளர்ந்து வரக்கூடிய துறையாக இருந்த சுற்றுலா பயணிகளுடைய துறையிலே பங்கு பற்றியவர்கள் மிகவும் பாதிக்கப்பட்ட நிலையிலே இருக்கிறார். இன்னும் எவ்வளவு காலத்துக்கு இந்த யுத்தம் போகும், இந்த யுத்தம் தொடர்ச்சியாக நீடிக்குமே ஆயிருந்தால், அதை பற்றி நாங்கள் பேசலாம், நீடிக்குமாக இருந்தால் இந்த துறை இன்னும் பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலை இருக்கு. இலங்கை சுற்றுலா பயணிகளிலே மிகவும் தங்கி இருக்கக்கூடிய ஒரு துறை நாடாக இருக்கிறது. அப்படி இருக்கையிலே இந்த துறையை விட்டு மக்கள் வெளியிலே சென்று விட்டார்கள் என்றால், அது வியாபாரிகளாக இருக்கலாம், வேலை செய்பவர்களாக இருக்கலாம், சிறு சிறு அந்த கைத்தொழிலாக கொண்டிருந்தவர்களாக இருக்கலாம், அவர்கள் இதை விட்டு வெளியே செல்வார்களே இருந்தால் நாடு எதிர்காலத்திலே ஒரு மிகப்பெரிய பாதிக்கக்கூடிய நிலை ஏற்படும். ஆக மத்திய வங்கி இப்படியான துறைகளை கண்டெடுத்து வங்கிகள் அதற்கு

0: மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரே, என்னோடு கூட இருக்கிறேன். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும்.
1: மின்னலையில் தொடர்ந்து கிருவை எஃப்எம் உடன் இணைந்திருங்கள்.